நேடினாதா மாத ஸ்ரோத்ரலிக் உடல் திஞ்சின சொல்மெல்லு யான அமித் ஸ்ரீ தர்மஸ்தல மஞ்சுநாதீஸ்வர ஆங்கில மாத்தியம சாலத ஜோக்குலேர்து துடு பதுக்குத நினப்பு மல்பன மல்ல லேசு ஆட்டி திங்களு பண்டா பாரி பர்சத கால காட்டு பூக்குலு பரகாலத கால பர்சத கால ஆயினர் தவர கெரங்கு தேவு தஜங்கு திமரே அம்பட்டே நரே காட்கேனே நோக்கொட்டை காய் உன்னு மாத்த திந்தது பதுக்கொந்தித்தின கால ஆனிதம் இனித்த தினட்டு ஆட்டி பண்பு நவு வைபவத ஆச்சரணை ஆது மல்ல பர்ப ஆது போதுலிக்க தோஜுண்டு ஆட்டி டொஞ்சி தினம் ஆட்டித வனசு ஆட்டித தம்மன இஞ்ச நானா புதடு ஆச்சரணை ஆவந்துண்டு நம்ம ஈ ஆட்டிலேசின சுருமல்பு நேர் தும்பு தேவரின் சுகி தொந்து சுருமல்புகா